சர்மன் குரம்ஜி பேர்னா கனிங்க அன்னங்லவி அத்தனுக்குபா நமி கண்டாகன பர்த்தாலிங் ஆனால டாகன செலே ஞாங்கண்டேன் மல்லேன் கண்டாகன பர்த்தாலிங் கனி ஒன்று செஞ்சாக்கை கனி மாசை டாகா செலே பாரா மர்றேன் அது பின் டேத்தாக்க மந்திரம் ஐநா பாலிங் ஐநா அபிழாலிங் மல்லேன் பாரா தசைத்துபி கெத்து மல்லேன் அப்பர்மந்தா அகலம்பிண்டேத்தி பகல்லாய்த்தின் கம்சுமிலாப்னா டியாண்டீரேன் மல்ல ஜதி பாரா தாசா ஜெருபெண்டேன் கூடாங் கருங் சரோபா ஜெருபெண்டேன் பகசை டக்கோத்தே கோலாசுலோ திஞ்சு கொண்டா கல்ஜு கொண்டா அலாண்டேன் எகா கொண்டா பில சீ அஜரி நைபி உங்களே ராய்டாலி காகாலின் அங்குவாங்கோங்களே எத்திலே சலையுமன் யா கொண்டா கி உஞ்சு கொண்டா விழா யா இல்ல எத்திலே சலையுமன் அகையுமன காடி துருகொண்டா விழா ஜெருபெண்டே பரநாத்திரேத்தி மந்திரம் டாகா டாகா பரா அலாலுபெண்டேலே மல்லே இத்திங்கல் வேண்டேன் ஐன் தம்பர பிபி டக்கோத்தி லோ பிபி டேத்தி ஐ பிபி டேத்தி கிஜாக்கியா மன்றா மாசை கல்கல் டக்கோத்தி கராசலே சர்மம் குலம்ஜி அண்டங் குலம்ஜி அண்டங்கை வடோ மல்லே சொர நம்பரா பாரா துப்ளு வேண்டா மேங்காய் சொத்தனா மந்திரம் பாரா தாசா துப்ளு வேண்டலே அவை சமயம் வேளாங்க டக்கோத்தி கித்த அம்சர் ஜதி மல்லே பாரா தாசா வேண்டேன் மல்லே டோங்லாச்சி டோல டக்கோத்தி எத்திலே ரெங்கினா அரங்கமா மல்லே முத்துவேன்.